0: ஓகே சாதாரண எடுத்துக்கோ சீரோ
1: ஓகே அதா தேங்க் யூ யாத் கல்லே ஆபி அப்னே தூசரே தோஸ்தோ கோ ஜின்கோ ஆப்னே பஹலே யாத் கியா
0: சாரோ தோஸ்த ஹை டீ பார்ட்டி சோ நஹி
2: ஜுமா சே இத்வார் சக்கரன் ஜோ ஆவாஸ்
1: சுனவாங்கி ஆப்கோ பிரேக் கே பாத் ஃபௌஜியா சும்ரோ கே பஹத் அச்சே அச்சே சாங்ஸ் பீ ஹை யே உன்மே சே ஒன் ஆஃப் தெம் யே வாலா ட்ராக் ஹை ஆர் சலே எக் தோ கால் ஜோர் லே லேதே ஹே நெக்ஸ்ட் காலர் அஸ்ஸலாமு அலைக்கும்
3: எம் பி மங்கரோச்சே மிட்டா அக்கி ஹுஸ்னு பே ஹிசாப்
1: பை அப் ஜோ பீ ஹோ ரேடியோ பந்த் கர் லோ மெஹர்பானி கர்கே மே மொபைல் பே பாத் கர்தூ ரஹி ஹூன் ஆப்சே
3: லக்ஷ்மி ரூமேத் லோ
1: ஜி ஃபர்மாயே கோன் பாத் கர் ரஹே